0: ஆயிரம் ஏக்கரை உயர்க்குவாரோ
1: மார்மே பாச்சோ
0: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ ஆயிரம் ஏக்கரை உயர்க்குவாரோ
1: மார்மே பாச்சோ
0: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கரே வேர் குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ

0: ஆர் மே பாச்சு
1: இடி யூனியோ ஆர் ரேடியோ
2: வாரி கோச்சா ஹெர்னி அன்யோ பஹலெங் டஹமோனா பிர்கரமாலோயா.